கிடைத்த தருண தருண தரத்து பாக பருத்து நெய் பருந்து ஜன கே ஜன நன நன நன.